ரங்கவேயாயிர் தவாராய் முடிவாஜுவரா ஜுங்குள் வீணு கடே உருழு முராரா மலிங்காடு மொழிங்காடு ராயின்மாராமராலு கைஞோ முறாயும் பாயும் வரா யமளிங்குவாமலு இனங்குடா ஞங்கள் நான் மழையின்மாராமராலு கைஞோ முறாயும் பாயும் வரா யமளிங்குவாமலு இனங்குடா ஞங்கள் மான் ரவானிலோண்டிரேபுமருங்கான் மழாயணாதாங்குலு ரேடாயோ